0: கொஞ்சம் கொஞ்சம் தூரம்
1: என் சம்சாரம் அதிசிங்காரம் எனக்கு மகாபாரம் கோரவும் என் இந்த தூரம்
0: கொஞ்சம் கொஞ்சம் தூரம்
1: என் இந்த தூரம்.

அதென்றால் திட்டுறாள், ஊரென்றால் குட்டுறாள், அதென்றால் திட்டுறாள், ஊரென்றால் குட்டுறாள். ஐயோ இதென்ன சரிதேவோ. அவென்றால் சுற்றுறாள், ஊரென்றால் குத்து.